என் லவ சுபதல ரேடியோ கார்டன் டியூன் இன் ரேடியோ எம் தத் பனகோஸ் ரக்கிய சுடனுனோ அம்சரஷ்ட கல்பி ஓஎம் பிரேக்கிங் லைன் யை பர்ஸ் கேம் அப்பானை ஏ மஹங்கு அவஸ்தாவ வெத அபவ ஒசவா தெபோ ஸ்ராவக ஒபட ஸ்ராவக ஒபட ஸ்தூதி லைவ் எஃப்எம் நோனவதி.

0: பங்களாவ லங்காவே.
1: பாந்திரதே காய் ஹத்தலி ஹை நோமாவது தின இருத்மய ஐ எஃப் எம்.